ஜையாரி ஜையாரி மர கையாரே, அரே கமா கமா கே மர்க சையா, சல தகலோ தகலோ தேவ துபலே பதலே ஹோ கே சையா, அரே கமா கமா கே மர்க சையா, மோட்டே சையா பதலே சையா.